0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: யுவான் லம் யுபிரோ டெலா.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ஓர் ரேடியோ ரேடியோ ரேடியோ ரேடியோ பியும் ஏக்கிறே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ பியும் சுன்கிறே வேர் குவாரோ
0: பியும் சுன்கிறே வேர்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஏதோ தெரமன் தெரியாயா தெரமன்

0: மர்மே பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமர்மே பாச்சோ
0: பிமர்மே பாச்சோ
2: இவான்லாம் யூபிரோ டெலா லோகோ காமுபேனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ
3: ட்ரை டு கெட் திஸ் மணி ஃபார் தி